0: சந்தோஷமாக விடுமுறை நாளில் சக்தி கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கீங்க. இப்ப உங்களுக்காக ஒரு ஹீரோ வந்து டிப் சொல்ல போறார், கேக்கலாமா?
1: எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் கொடுத்தது யார் எடுத்தது யாரும் தெரியாம இருக்கிறதல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்ம தவற உணர்ந்து நம்ம ஒத்துக்கிறோமோ நம்ம வளர்ச்சி எவனுமே தடுக்க முடியாது. எதையும் எதிர்பார்க்காம போற பிரயாணத்துல வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்ல, அதுவும் நீங்க இமேஜின் கூட பண்ணாது நடக்குது இல்ல, அதான் ரொம்ப அழகு. வந்து எதையுமே நான் பிளான் பண்ணல, நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இப்பயும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பாரமானது, அதை தூக்கி சுமக்கணும், அது பெரிய மூட்டை. அது சோ அது இல்லாம போனதான் நான் நினைக்கிறேன். அல்ல ஒரு ஒன்று நடக்கும்போது அதை அந்த இடத்துல நின்று அதை ரசிச்சுக்கிறேன். நல்ல மழை பெய்யும் போது ஒரு டீம் பஜ்ஜி சாப்பிடற மாதிரி அப்படியே ரசிட்டு அப்படியே போறதோட சரி. என்னன்னா எதையுமே கேரி பண்ணாதீங்க, எந்த ஒரு வேலைக்குமே வந்து அது மேல இருக்க ரசனை தான் அதோட முன்னேற்றத்துக்கான காரணமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: மாறாத அதிமுகத்துடன் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள் அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ரூபாய் 5900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்.
1: இன்றைய நாள் எப்படி 103.9, 104.3 மற்றும் சக்தி ஆப்பில் சக்தி கொடு நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றார். இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 மே மாதம் 24 திகதி பராபூப வருஷம் வைகாசி திங்கள் 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி பின்னிரவு 4:31 வரை அதன் மேல் தசமி நட்சத்திரம் பின்னிரவு 2:51 வரை அதன் பின் உத்தரம் சித்தாமிரத யோகம் முழுவதும் ராகு காலம் மாலை 4:50 முதல் 6:24 வரை சுப நேரம் காலை 8:58 முதல் 10:32 வரை. இன்று சிரார்த்தம் செய்வதற்குரிய திதி வைகாசி மாத வளர்ப்புரை நவமி. இனி இன்றைய பலன்கள். முதலாமன் சமபலன், இரண்டாமன் யோசனை, மூன்றாமன் மேன்மை, நான்காமன் விருத்தி, ஐந்தாமன் சஞ்சலம், ஆறாமன் நன்மை, ஏழாமன் ஆக்கம், எட்டாமன் கவலை, ஒன்பதாமன் இனிமை. இன்றைய சிந்தனைக்கு மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை உணவு உடை உறையில் என்று 3 முக்கிய விடயங்களுடன் 4வதாக தற்போது இன்டர்நெட் எனப்படும் இணையதளமும் சேர்ந்துவிட்டது. இன்றைய உலகில் தகவல் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் அத்தியாவசிய பகுதியாக மாறியுள்ளது. கணினி, இணையம், கைபேசி, செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளன. ஆனால் அவற்றின் பயன்பாடு சரியாக இல்லாவிட்டால் ஆபத்துகளும் ஏற்பட்டு விடுகின்றன.
1: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி

இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கொடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, பயன் பெற்றிருப்பீங்க, உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெற போறேன். இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு ஷெல்டன் ஆண்டனி இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்று மே மாதம் 24 திகதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி வார வெளியீட்டு பத்திரிகையில் மாகாண சபை தேர்தலுக்கு இந்தியாவின் அழுத்தமில்லை, பொன்சேகாவின் கருத்துக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல, ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்காக செலவிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அவர் இவ்வாறு அந்த கருத்தை தெரிவித்தார்.
1: අයවැයෙන් මැතිවරණ සඳහා මුදල් වෙන් කරා පළාත් සභා ඡන්දය තියන්න ආරමුණු කරගෙන නමුත් එහෙම තියෙනකොට තමයි ඔබ කවුරුත් දන්න අපිට දිත්තා කුණාටුව ආවා. ඒ නිසා අපට සිද්ධ වුණා අයවැයට වෙන් කරපු සල්ලි එහෙම තියෙද්දි රුපියල් බිලියන 500ක් කියන්නේ කෝටි 5000ක් දිත්ත වෙනුවෙන් වෙන් කරන්න. එතකොට ඒ සල්ලි ඡන්ද කරන්නටපු සල්ලි. ඒ නිසා අපට මේ අවුරුද්දේ ඡන්ද කරන්න වෙන්නේ නැහැ.
0: இதேவேளை டெக்கோயா இரட்டைக்குழை முக்கிய சந்திக் நபர் கைது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதியுடன் சஜித் தொலைபேசி உரையாடல், சர்வகட்சி மாநாட்டை கூட்டுவது குறித்து அவதானம் என்றும், சீன நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து 90 பேர் பலி என்ற சர்வதேச செய்தி ஒன்றும் இன்றைய தினம் வீரகேசரி வார வெளியீட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை வீரகேசரி வார வெளியீட்டு பத்திரிகை 2 மீண்டும் வீழ்ந்தால் மீளவே முடியாது, அரசியல் அறிவற்றவர்களிடம் அதிகாரம் செல்லும் ஆபத்து, விஜயதாச ராஜபக்ச எச்சரிக்கை என்றும், கனடாவில் சர்வதேச தமிழ் ஆய்வு மாநாடு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. கனடைய உயர்ஸ்தானிகர் மேல்மாகாண ஆளுநர் சந்திப்பு, இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை என்றும், விஜித்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு விஜயம், வெலிங்டனில் புதிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் திறக்கப்படும் என்ற ஒரு செய்தியும், இதுவரையில் 2388 தன்செல்கள் பதிவு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை வார வெளியீட்டு 2 பத்திரிகையிலும் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையில் அரசாங்கம் நிலைமையை சமாளிக்கும், 2022 நெருக்கடி நிலை மீண்டும் ஏற்படாது, மத்திய கிழக்கு யுத்த நிலையே தற்போதைய நெருக்கடிக்கு காரணம் என்கிறார் ஜனாதிபதி அனுரா என்ற ஒரு செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. பசிலை கைது செய்ய உத்தரவு என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும், முன்னாள் ஜனாதிபதிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளோம் ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு என்ற செய்தியும், நாட்டு நிலைமையை குறித்து ஆராய உடனடியாக சர்வக்கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றது, கையாள போதுமான சட்டங்கள் இல்லை என்றும், நீதித்துறை மீது கை வைக்க இடமளியோம், நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிப்பது லஞ்சம் வழங்கும் செயல் என்ற செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்கு விசேட குழு நியமனம், நிர்வாக கட்டமைப்புகள் இனங்களின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, அம்பாரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தல் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றன. கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை தொடரும், பல்வேறு பகுதிகளில் 100 mm அதிக மழை, ஒருவர் பலி, 7,757 பேர் பாதிப்பு என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. குவிந்து கிடக்கும் வாகன இலக்க தகடுகள் ஜூன் 30 பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தி ஒன்றும், ரத்தினபுரி மாவட்டத்தில் பெருவெள்ளம், மக்கள் இடப்பெயர்வு என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்யவும் பயன்படுத்தவும் தடை விதிப்பு மே 31 முதல் அமுல் என்ற செய்தி கட்டம்